0: ஓடி வட்டில் கொண்டாய் பார்த்தீரா வர்த்துவா ரங் பிரங்கரேக்கனா ஜாபன் கர்த்துவா நீ அந்தர் ஜியோ சக்தி ஜானலா சபி தேரே வாசு தீரா கர் பலா தேரே கரணந்த உதாய் துத் கர மான் மத்தா தேதே அப்னா ஆப் ஜர் சர்வ கலா பரபூர் திசை ஜத் கர்த்தா ਨਾਨਕ ਦਾਸਨ ਦਾਸ ਤੁਧੇ ਆਗੈ ਬਿਨਵਤਾ ਸਲੋ
1: ਪਵਨ ਗੁਰੂ ਪਾਣੀ ਪਿਤਾ ਮਾਤਾ ਧਰਤ ਮਹਤ ਦਿਸ ਰਾਜ ਉਦਾਈ ਦਾਇਆ ਖੇਲੈ ਸਗਲ ਜਗਤ